0: ஓகே வாட் ஏம் ஃபேமஸ் சுது கொச்சிகே தவல் ஷோயிக்க
1: யோகே வலிங் என்னவா
2: ஓ தட் அட் தி ரேஸ் சுது கொச்சி
1: இத்தாலியன் என்னவா
3: சா ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீட்
1: எதகட கொரியா
4: சுது கொச்சி மணி சரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா எவகிமென் டுபாய்
0: ලෝකෙටම එකයි සැනකෙලියක් තමයි සියත hot and spicy with sudu kochi
1: සතිය දවස්වල හවස දෙකට
5: සුදු කොච්චි මරු

சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணேகரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபிய புத்தானுபாவே விதஹா தெக்பென சந்த பிரித்தே ஆனுபாவேன்.